0: இசை மழை.
1: ஆகாஷவாணி 102.7 மஞ்சேரி எஃப்எம். சமயம் 10 மணி கழிஞ்ஞு 50 மினிட்டு 12 செகண்ட்.